கிணதா துணா கெடுத்துக்கதா கேட்டு தே திட்டு கிட்ட கேளு கேளு கிணதா தா தா தா கேன தக தக தக கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன கேன